ஜாகிர் முலானி, சுமையா, சுபான், சமீர், சல்மா, மும்தாஜ், தில்ஷாத், நசீர் அவர் உங்க சாச்சா சாச்சி, முக்கர் போஸ்ட் ஃபுல் சிச்சோலி பண்டர்பூர் சே. சித்தேஸ்வர் நகர் யவத்மால் சே பஞ்சாப் ராம்டேகே, யசோதரா ராம்டேகே ஆர் சரபியா ராம்டேகே, ரேஷ்மா அன்சாரி, சனா கான், ஷகீலா அன்சாரி, டும்ராவ் சே பலியுல்லா அன்சாரி, முகேஷ் கஷ்யப், சீதல் கஷ்யப், சோனு, சுரேஷ், ராஜ்பால், காஜல், மான்வி, தன்வி, லட்ச், சோனி, மோகினி, ரித்திக் ஆர் பல்வீர் சிங், காவ் துலாபர் உத்தரப்பிரதேஷ் முராதாபாத் சே, உபர்கோட் மொஹல்லா சௌகண்டி புலந்த்ஷஹர் சே மொஹம்மத் சயீத் அப்பாசி, நிகத் பர்வீன், சஹான்வாஜ், சரஃப்ராஜ், ஃபர்தீன், சுஹான், அர்ஜான், அவான் ஆர் அப்பாசி பரிவார், ராஜேஷ் வர்மா, மஞ்சு வர்மா, நிஷாந்த் வர்மா, கௌஷிகி, தீபாலி, யுவான் ஆர் ஆர் கே ராஜா, லால் குர்த்தி ருடுக்கி கேண்ட் சே, புல்டாடா மகாராஷ்டிர சே நரேந்திர நர்வாடே, ஜோதி, ஆகாங்ஷா ஆர் ஆகாஷ் குமார், வார்டு நம்பர் ஏக் ஃபோப்லி ஜிலா யமத்மால் சே ஜெயராம், நிஷாந்த் குமார் ஆர் அர்ப்பிதா, ஆப் சப் சுன்னா சாத்தே ஹே யே கீத்.